0: தான் நீங்க பேர் சார்.
1: Arrived at Franklin ER, 8.7 miles on the trip, 8.7.
2: 807, man.
3: Status change in troop investigative duties.